0: இப்பா யா ஆகாஷ்வாணி முகுக்சுங் எஃப்என் பேண்ட் ஃப்ரீக்குவன்சி நுக்லங்கா பாயிண்ட்டுக்கு மெக்கார்ட்ஸ் நோங் சங்துங்கர் அசனுக் டென்டாங் மஜும்புப்பா டிரான்ஸ்மிஷன் லாபுக்கர் டாங் அசனுகி தன்னனுகு டிபியோங் லனி சா சுஷி முலுங்டாங் சுஷி நோக்கா அங்காதே
1: மேகாட்ரோ தீனோ ஆசியர் உனிசோங் கஜி தாச்சோங் பாய் நடாங் சயோகோ அசர் உச்சிஷியா இன்யாக்சு அசர் இம்லேபிலம் மியம்சு அசர் நேச்சுங்ரம்தன் அச்சுமாலுவாச்சாச்சா சிவாதாக் அலமா அனோ கிபுபாய் நானுங் இக்கிச்சியாகங்கர் He has shown you, O mortal, what is good. And what does the Lord require of you? To act justly and to love mercy and to walk humbly with your God. Asin tanala dama tangazgzu tuluka iba layonong taranisha angor asin tamang takemya shilam asim kamalam dangar angadetsako uchi tamaten yimlipilam aser ajma